0: are listening to Radio Suno 91.7 FM,
1: Qatar's favorite radio station.
0: Chennai beats.
1: Tamil head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?